0: நல்ல தூ அத்தியுத்தமீனா ருச்சிகரமீனா ஃப்ரெஷ் சாய்ஸ் பிரெட்ஸ் பன்ஸ் ரஸ்க் கேக்ஸ் மரியு குக்கீஸ் தாதர உற்பத்திலு இப்படு மன பட்டணம்லு அன் துக்கணால்லு லப்யமோத்துன்னாய்
1: மீகு நச்சே மீரு மெச்சே ருச்சிகரமீனா ஃப்ரெஷ் சாய்ஸ் உற்பத்திலனு ஈரோஜே ஆஸ்வாதின்சண்டி
0: மரினி விவரலகை சம்பிரதின்சண்டி ஃப்ரெஷ் சாய்ஸ்
1: ஃபோன் 7738351695